0: அறிவுறாமல் அசுக்கட்டுமே சுவாசத்தால் வைத்திருந்த சௌத்ரி அசுக்கட்டுமாங்க மேம்பட்டை கிடைக்க முறை
1: Gracias.